சி ஆகாஷ்வாணி தலைநகர் ஸ்டேஷன் சார், உங்களுக்கு தகின் ப்ரோக்ராம் கோகில யூனியன் அபென்தாம்கின் ஸ்ரீ ராஜீவ் ராய். இந்தியாக வைஸ் பிரசிடென்ட் சி பி ராதாகிருஷ்ணன் செலோனி இத்தநகர் அத்ததுக்கு நிமி அப்பி நோட்டிஸ்தான் ஸ்டேட் லெக்கின்குப எங்கர்த்ததுக்கு வைஸ் பிரசிடென்ட் நிமி ஆருணி அருணாச்சல் பிரதேஷ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்பெஷல் செஷன் தொங்பாங்க தொங்பாம் தேகதுக்குன தொங்பாம் கைக்குலா அசம்பிளி கேலரி கம் மியூசியம் குனி மக்கோஜில் அடி தகதுக்கு ஹோ கோச்சிங்ப வைஸ் பிரசிடென்ட் நிமி ஜவஹர்லால் நேரு ஸ்டேட் மியூசியம் இட்டாநகர் ங்காலா நியோதர் நம்லோ ஓக தோனி ஃபாலோ மிஷன் ஸ்கூல் ஃபார் ஹியரிங் அண்ட் விஜுவல்லி இம்பயர் ங்கா காக்கர் தகதுக்குனேலா மிஃபாலிந்துக்கு மோகுக வைஸ் பிரசிடென்ட் சி பி ராதாகிருஷ்ணன் கே அங்கர்த்தனா காகிய குலா பாப்பம்பாடிய டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ஹெச் 415 ரம்தாச குழு கடிகோரா அங்கோ மொக்மதுப நோ ஃபிளை ஜோன் குப மிலிந்து குனலா விஃபாலிந்து அருணாச்சல் பிரதேஷ்க சீஃப் மினிஸ்டர் பேமா கண்டு மையு ஸ்டேட் லா அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் ஹப் கம் ஃபார்மர்ஸ் ஹாஸ்டல் குனி நாகர்லகன் லோ மக்கோ ஜிலா டிகஞ்சு குபலா மிஃபாதுக்கு செகண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் ஹப் கம் ஹாஸ்டல் லோக்க ஸ்டேட் லோ ரங்கோ நாம் போம்பயா அங்கேயான் ஃபார்மர்ஸ் தங்க அலரோங்ப ரிசர்ச்சங் சார் கை குலா ஃபார்மிங் ப்ரொடக்ட் ஃபார்மிங் ப்ரோடிக்ஸ் சம் அலரோங்ப மலின்கத்தைய குனேலா மிஃபாததுக்கு சோ அலுவலு சீப் மினிஸ்டர் பேமா கண்டுக லாக்ப மாத்சிய இ பஹினி குனிகா குனிலா இ ரிக்ஷா குனிகா மராப்ளின் தகுதுக்கு சோ கோச்சங்ப சீப் மினிஸ்டர் நிமே அக்ரிகல்ச்சர் போலிசி 2025 லோக்க 2035 நா மக்கோஜிலா ரிகஞ்சுகுபலா மிஃபாலிந்துக்கு டைரக்டர் ஆஃப் ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் நாபாம் குங்கே மயோ ஸ்டேட் லோ ஹோம் மினிஸ்டர் மாமா நாத்தோங்கி காரக் சுகி சுகனி குபலா மிஃபாலிந்துக்கு சோ காரக் சுகுலு குங்கே நிமி ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் சம் அலையாசின்ப மிலின்கதுக்குப ரிராப்லா குஜுகேலா மிஃபாலிந்துக்கு ஓகே சோ ஆயினக அசம்பிளி லோ செஷன் தொங்கம் தசு ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 ங்க மிலின்ஜிக்குப கேலா பெங்கனிக்குப எஜுகேஷன் மினிஸ்டர் பி டி சோனா மயு த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டே கம் ஸ்காலர்ஸ் மீட் குனி ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி லோ தொங்பாம் கேகனி குபலா மிஃபாதுக்கு செகண்டகு யூனிவர்சிட்டி லோ மெலுக்குனாம் சோம் அலரோங்ப மெங்துக்குனேலா பி டி சோனாக சோசியல் மீடியா ஃபோர்ஸ் லோ மிஃபாலிந்துக்கு செகண்டகு மெலுக்குனாம் லோக்க சங்சான ஸ்காலர்ஸ் ததுங்க அருணாச்சல் பிரதேஷ் லோ நாலேஜ் ஃபெலோசம் அலரோங்ப சேமுதுக்குப சி மெலுக்ஜிப்புக்குனேலா மிஃபாலிந்துக்கு